ஹேமாஜோனி சித்திரிலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் திருவினை வானொலியினூடாக. தேவன் அக்கிரமத்தை வெறுக்கிறார், நீதியை விரும்புகிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நீதியின் கனிகளை அவர் விரும்புகின்றார். அன்படியால் நம்மிடத்தில் அக்கிரமம் இருந்ததே ஆனால் நிச்சயமாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய நாமத்தை மாத்திரம் தரித்துக் கொண்டு அக்கிரமக்காரனோடு நாங்கள் கைகோர்த்து நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆகையால் பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதுமே நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும், நீதிமான்களாக நடக்க வேண்டும். தேவன் விரும்புகின்றதை செய்து நாங்கள் தேவனுக்கு நல்ல கனிமரங்களாக, நல்ல கனிகளை கொடுக்கின்ற தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும். இணைந்திருங்கள் உங்கள் திருவினை வானொலியினூடாக. உங்களுக்காகவே அடுத்த பாடல் ஜீவ ஊற்று இசை திட்டத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: The morning brief. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். இன்றைய நாளில் தேசத்தின் குரல் பத்திரிகைகள் தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் இன்றைய பகுதியிலே பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரையிலே தமிழ் பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகளாக வந்திருக்கின்ற செய்திகளிலே வீரகேசரி தன்னுடைய முதற்பக்க பிரதான செய்தியாக தந்திருக்கிறது. ஞானசாரரின் விடுதலை வேண்டி பாதயாத்திரை என்ற ஒரு செய்தி. தலதா மாளிகையில் விசேட வழிபாட்டை அடுத்து தேரர்கள் ஒன்றிணைந்து ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும், 15 தேதி கொழும்பை வந்தடைய திட்டம் என்ற செய்தி பிரதான செய்தியாக இருக்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றியேன் கிழக்கில் எதிர்ப்பு போராட்டங்கள் என்ற ஒரு செய்தியும், அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 17 மாகாண சபை தேர்தல் செயற்குழுவின் அறிக்கை, அமைச்சர் விஜிதகிர தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவிலிருந்து எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் விலகவில்லை. நடைமுறைகள் காணப்படும் சட்டங்களுக்கு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு சில தரப்பினர் ஒத்துழைப்பு அவசியமாகும் என்று அமைச்சர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. நெடுங்கேணி நெச்சேடியினார் ஆலயத்தின் பௌத்த அடையாளங்கள் தொல்பொருள் பகுதியாக பிரகடனப்படுத்துமாறு கோரிக்கை என்ற ஒரு செய்தியாகவும் வீரகேசரி தன்னுடைய முதற்பக்க செய்தியை தந்திருக்க, தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகளை வரவேற்கின்றோம் என்ற செய்தியாக, PSTA என்பது PTA விட மோசமான ஒரு சட்டம் என்றும், மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் எனவும், ஜூலை கலவரம் விசாரணை மட்டும் போதாது தண்டனையும் வேண்டும், ராஜபக்சே குடும்பத்தினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு கைது செய்யப்படுகின்றார்கள், குற்றச்சாட்டுகள் மிகவும் முக்கியமானவை, இது ஊழல் சம்பந்தப்பட்டு விடையும் என்பதனால் முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், இந்த விசாரணைகளை தாங்கள் வரவேற்கிறோம், இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றன, இடைக்காலத்தில் கோட்டாபய ராஜபக்சே வந்த பிறகு சில வழக்குகள் நிறுத்தப்பட்டன, இப்போது மீண்டும் அந்த முயற்சிகள் தொடர்கின்றன என தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. தினகரன் பத்திரிகைக்கு தந்திருக்கக்கூடிய சபையில் அவர் அந்த விடயத்தினை தெரிவித்திருப்பதாக அந்த கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. கல்வி சீர்திருத்த அறிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம், புதிய கல்வி சபை உருவாக்குவது தொடர்பிலும் யோசனை என்ற ஒரு செய்தியும், பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தமிழ் எம்பிக்களே என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தமிழ் மக்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களே தவிர அரசாங்கம் அல்ல என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது. டிட்பா புயலில் வீடு இழந்தவர்களுக்கு, பதுளை மக்களுக்கு புதிய வீடுகள் என்ற ஒரு செய்தி அடிக்கல் நாட்டுகின்ற சம்பவத்தோடு அந்த நிகழ்வின் புகைப்படத்தோடு இடம்பிடித்திருக்கிறது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த 2 trillion ரூபாய் ஒதுக்கீடு என்ற ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கக்கூடிய செய்தியாக வந்திருக்க, கருப்பு சூளை சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்கள் மத்தியில் நிலவும் கருத்து என்ற ஒரு செய்தியும், கல்முனை போலீசார் விசேட அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை தீர்ப்பை எதிர்கொண்டுள்ள சிவராஜ ஆலோசனையை காப்பாற்றுவதற்காக முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவர் பற்றி தேவையற்ற முகநூல் பதிவுகள் மற்றும் முரண்பாடான கருத்தாட்டுகள் தொடர்பில் கல்முனை தலைமையக போலீசாரினால் இந்த விசேட அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதே போன்று நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளை பார்க்கலாம். 1983 கருப்பு ஜூலை கலவரம் தமிழ் பொருளாதாரத்தை அழிப்பதே முக்கிய நோக்கமாக இருந்தது, சிங்களவர் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களிடமும் மன்னிப்பு கோருகின்றேன் சபையில் தயாசிரி ஜான்சிகர் எம்பி தெரிவிப்பின்ற ஒரு செய்தியும், கருப்பு ஜூலை இனக்கலவரத்தில் தமிழர்கள் சிந்திய இரத்தத்திற்கு 43 வருடங்களாகியும் தீர்வில்லை, தமிழ் சமூகத்தினரிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் சஜித் தெரிவிப்பின்ற ஒரு செய்தியும், இவ்வாறாக செய்திகள் தொடர்ந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து காலத்துக்கு காலம் அழிந்து தமிழர் இலங்கையரென உணர நீங்களே தடை, ரவிகரன் எம்பி தெரிவிப்பின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. கருப்பு ஜூலி கலவரத்தின் கருத்தாக்கள் இன்றும் உள்ளனர் சாணக்கியன் எம்பி தெரிவிப்பின்ற ஒரு செய்தியும், கருப்பு ஜூலி கலவரத்திற்கு ஒருபோதும் இந்த அரசு தீர்வு தராது கஜேந்திரகுமார் எம்பி விசனம் என்ற ஒரு செய்தியும் இடம்பிடித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கடந்த கால சம்பவங்களை பேசி ஒப்பாரி வைப்பதை நிறுத்துங்கள் மனோகணேஷன் தெரிவிப்பின்ற ஒரு செய்தியும், அதனைத் தொடர்ந்து இலங்கை விசேட சட்டக்குழுவினர் அனுஜனை நேரில் சந்திக்க முடியாத நிலைமை என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தொடர்கிறது. நோபல் பரிசு சமாதானத்துக்கு நவநீதம் பிழைக்கு என்று ஒரு செய்தி இந்த வாரத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாகவும் இவை இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகள் இந்த செய்திகளாக அமைந்திருந்தன. தேசத்தின் குரல் கட்டிகள் துருஷாக நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறார்.
1: தேசத்தின் குரல்

0: எங்களை உருவாக்கிய கர்த்தர் அவர், எங்களை பேர் சொல்லி அவர் அழைத்த கர்த்தர் அவர், எப்பொழுதும் எங்களோடு இருக்கிற கர்த்தர் மாத்திரம் எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறார். எங்களுக்கு இந்த உலகத்தில் எங்களை தேற்றுவதற்கு, எங்களை போஷிப்பதற்கு, எங்களை கவனிப்பதற்கு யாருமே இல்லை என்று நாங்கள் கவலைப்படுத்தவே இல்லை. யார் எங்களை கைவிட்டாலும் கைவிடாத கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களை தாங்குவார், போஷிப்பார், நடத்துவார், ஏந்துவார், தப்பி வைப்பார். பிரியமானவர்களே, ஆகவே நாங்கள் அவரை மாத்திரம் நம்பி அவருடைய வழியில் நடப்போம். அவரை மாத்திரம் நாங்கள் பிடித்துக் கொள்வோம். எந்த காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை விடாதபடி பிடித்துக் கொள்வோம். தேவன் தாமே எங்களுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.
1: ஆம் பிரியமானவர்களை, தொடர்ந்தும் உங்கள் கிருபையினிய வானொலியினூடாக இணைந்திருங்கள்.
0: நீங்கள் இணைந்திருப்பது www.kirbayfm.com இனூடாக.